0: நீ சும்மா லேட் ஆகா லே போய் சாபி.
1: சார் ஆன் ஸ்டேஜ் 5 மினிட்ஸ்.
0: ஓகே தோமாரியு மை ஜா. லெட் த ரூம் மே ரெடி.